0: நிக்காச்சே நம்பன் மச்சோ பெனமே சாய் கேன்சல்யோ நிக்கிமே மணிக்கம ரத்துமங்க நத்திரிம்கா நமங்கினி பத்தானு கம்யூனிட்டி கஞ்சி நமங்கினி ருபன் மங்கது சாய் கேன்சல் ஏ நக்கொள் முறை பெமென்னுமே நமங்கி கஞ்சி மங்கினி தங்குனும் கேன்சல் மெம்பர்ஸ் தங்கர ஏரியா நிமியோ மங்கர கேன்சல் ஏரியா சேஞ்ச் கம்ம கருவரங்கத்த சேவ மங்கினி ஐடியா புடராய் சாய கேன்சல் ஐடியா கருதங்கு புடராய் பிஃபோர் அக்டோபர் டூ பைண்ட் தேதாமா எல்ஜிஆர்ஆர் 2026.com.au
1: Station sponsor.
2: I am Z. I'm from Broome, WA, and you're listening to T-Bay Radio.
3: One, two, three, four.